0: வணக்கம், நமஸ்காரா, குட் ஆஃப்டர்நூன் அண்ட் அ பிக் வெல்கம் டு இந்தியா டுடே ஷோ சவுத். ஐம் நாகார்ஜுன் துவாரகநாத். ஜாயினிங் மீ ஆர் மை கொலீக்ஸ் ஹூ கெட் யூ ஆல் த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் த சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. த நியூஸ் தட் டாமினேட்ஸ் த சவுத், யூ வில் ஹியர் இட் ஃபர்ஸ்ட் ஆன் சவுத் சவுத் ஆன் இந்தியா டுடே. சகாய் ராஜ் அண்ட் ஷிபி மோல் போத் ஆர் ஜாயினிங் மீ. சகாய் ஃப்ரம் பெங்களூரு, ஷிபி ஃப்ரம் திரிவேண்ட்ரம் in Kerala. We'll get us all the latest updates as well. Let me go across to Sagai first. Sagai, what's the big agenda takeaway from Karnataka today?
1: Well, SP scheme, and second is about the huge allegations made by the BJP leader of opposition R. Ashok, where he has alleged that close to 3,600 crore in solid waste management. This and more in the bulletin.
0: Shibi, to you next. In fact, the FIFA World Cup is just about to begin. I'm sure that the Kerala is gripped completely with the FIFA fever. Take it away from here. What is the top story from Kerala today?
2: Well, Naga, like you rightly pointed out, with hours before the World Cup kick-starting, Kerala is completely into the FIFA World Cup mode, with posters and flexes all around this